வருணஹ ஷன்னோ பவர் அர்க்யமா ஷன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதி ஷன்னோ விஷ்ணுருருக்ரமஹ நமோ நமஸ்தே வாயு த்வமேவ ப்ரத்யக்ஷம் ப்ரஹ்மாஸி த்வமேவ ப்ரத்யக்ஷம் ப்ரஹ்மா வதிஷ்யாமி ஹ்ருதம் வதிஷ்யாமி தன்மாம் அவது தர்வக்தாரம் அவது அவது மாம் அவது வக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். We obeisance to Ganapati Baba, to Sharada Devi, and also to Bhagwan Hanumanji. Let us pray. Om Manojavam Marutatulyavegam Jitendriyam Buddhi Matam Varishtam Vatatmajam Anaryotamukayam ஸ்ரீராமதூதம் சரணம் ப்ரபத்யே. ஓம் யத்ர யத்ர ரகுநாத் கீர்த்தனம் தத்ர தத்ர கிட்டமஸ்த காஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபுரலோச்சனம் மாருதிம் ரக்ஷ சாந்தகிம். ஓம் குருர் பிரம்மா குரூர் விஷ்ணு குரூர் தேவோ மகேஸ்வர் குரூர் சாக்ஷாத் பரம்பரம் தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஓம் அஜானம் திமிராந்தஸ்ய ஜானஞ்சனாஷலாகய சக்ஷுரன்மிலிதம் யேன தஸ்மை